0: அதாவது லிகை வினாடி
1: 45
2: ருஹுனட ராஜரட்டட சிங்கடகலட www.liveFM.lk

0: கேரளாவின் பாந்தரேகாய்
1: live.fm.lk
0: நெட்டவின சிந்து அகனாத்ரே ஹித சன்சன சிந்து அகனத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட் கரகின் கலாசிக் ரேடியோ செலக்ட் கரங்க கலாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரண கலாசிக் ரேடியோ Radio Garden, TuneIn, Radio FM යන app හරහා වගේම තවත් web අඩවි ගණනාවක් ඔස්සේ ශ්‍රවණය කළ හැකියි.

0: லங்காவிலாவின் பாந்திரந்து காய் விசாயம்
1: மகரகமட்ட ஹோமாகமட்ட குடகமட்ட www.livefm.lk